ஹந்தகமுக்தா விரசி கொங்கை லட்பம் தினேஷ் சர்மா மதி சித்ரா பாங்கம்பம் அனிப்புன சங்கினபைசை செய்யங்க அங்கோம் சாச்சிங்கை அசும்ன செய்யோரி அப்பாம் நுங்ஷிகி ஹௌரப்பம்